அதி கலேகான விதாள் வாஷ் எய் தியப மீஹுங்கே வெரி ரஸ்கலாங்க ஹவ்ரதுங் ஐஸ்வாவா ஹாக்கு தெதி ஃபஹெ பேனும் மீஹகு ஈமாம் வாஷ் அதி பேனும் மீஹகு காஃபிரு வாஷ் ஹம கஷவரும் காஃபிருவே அணியாவிருவே கெ மீஹுன்ன திவன் ரஸ்கலாங்கே நரக தையாறு குருவீமே ஏ நரகாக அலிஃபானுகே ஃபாருதங் எவரெம் வஷாலாகெம் வே எவரெம் ஃபெனங் எதி கோவா லேஃபினம எவரென்ன திவ்வாணி தேவ குண்டி ஃபத ஹூணு கங்கத ஃபெனகே எய் மூணு தஃபிசாலானதே எவரென்ன லிபே புயுமுகே நுபாகமாய் அதி திபேதனகே கொதும் ஏ நரகாக நுபாகமாய்

0: ஹமகஷவரும் ஈமாம்வே சோலி ஹமல் தக்குள மீ ஹுந்தன்னாஷ் ஹேகோ கந்த தக்குள மீ ஹெக்கே தர்ம ஹமகஷவரும் திமன் ரஸ்கலாங்க கில்லனி நுக்ரவ்வா ஹுஷீமே
1: கீரத் குர்ஆன்கு திபே தர்ஜமாய் தெம்மே மிகெனஸ்தினி சூரத்துல் இஸ்ரா சதேக ஃபஸ்வன ஆயத்தும் ஃபஷாயகன் எசூரன் நிம்மா சூரத்துல் கஹ்ஃபி ஃபஷாயகன் எசூரத்துக திரீஸ்வன ஆயத்துக நியல தர்ஜமா விதாளு திவ்வா ஃபாவணி டாக்டர் முகமது ஹனீஃப்.
2: அங்காதி உங்கண்ணாதி முனிஃபோய் ஃபிலுவா தினுமுக
3: தெதுவெரி கம்மாயக்கு
2: எக்குவெரி கம்மாயக்கு
3: ஏருவெஸ் மிஹாருவெஸ் ரயித்துன்னாயக்கு ரயித்துன்னா எம்மி காத்துகா திவேராச்சேக அடு
2: எங்கா சதர்ஸ்தேக சாலிஸ் நுவை கிலோ ஹர்ட்ஸ் மீடியம் வேவ் அட்டி ஹனுவை மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் பேண்ட்
4: ದುಳಹಯ ದಿರಿಯುಳುಮಕ ದೊರುಹುಳುವಾದದೆ ಎಮ್ಮೆ ಮುಜರ್ರಿಬ್ ತಾಳುನಡಿಯಕಿ ದುಳಹಯ ಸಿಹತು
5: ದುಳಹಯ ಸಿಹತಕ ಮಗು ಫಹಿಕೊದ್ದೆ ಎಮ್ಮೆ ಕಶವರು ಮಸ್ತರಕಿ ಡಾಕ್ಟರುಂಗೆ ಇರುಶಾದ್
6: ಲೇಮಚ್ಚದ್ದ ಎಮ್ಮೆನ್ನಕಿ ಕೊಲೆಸ್ಟ್ರೋಲ್ ಗೆ ಸಬಬುನ್ ಲೇಮಚ್ಚದ್ದ ಮೀಹುನೆನ್ನು ಎಮ್ಮ ಲೇಮಚ್ಚದ್ದ ಮಗು ಫಹಿ ಕೊಡುವ ತಫಾತು ಕಂತತ್ತವಗೆ
7: ಮಿಹರು ಫಿತಿ ಫೈಮ್ ವರೆ ಬದಾನ ಮಿಸಾಲ ಕಡೆ ಡಿಸ್ಕಿಂಗ್ ಹೆಚ್ಚು ವರ ಪುಟನ್ನ ಆರು ಫಿತಿ ಹೊರಜ್ಜೆ ಆಮೇಲೆ
8: ಹಿತ್ತಿಗೆ ಮಸಲ ದಿಮಾವಾನೆ ಮಿಹರ್ ಏಕೆ ಮಿಹುನ ದಿಮಾವಾನೆ ಏಕೆ ಗೊತ್ತ
4: ಡಾಕ್ಟರ್ ಗೀರು ಶಾದಾಯಕು ದುಳಹಯು ದಿರಿಯುಳು ಮೇ ಬಟ್ಟಂ ಕುರುಮ ಮಗುಫೈ ಕುದ್ದೆನಿ
5: ಕೊಮ್ಮೆ ಹುಕುರ್ದು ಹೆಗ್ಗೆರೆ ನೋಯೆ ಜಹಾಯರು ಸ್ಟುಡಿಯೋ ಇಂ ವಗುತು
4: ಎಂಗಾ ಸತ್ರಸ್ತೇಕ ಸಾಲಿಸ್ ನುವೆ ಕಿಲೋ ಹರ್ಟ್ಸ್ ಮೀಡಿಯಂ ವೇವ್ ಅಡ್ಡಿಯ ನುವೆ ಮೆಗಾ ಹರ್ಟ್ಸ್ ಎಫ್ಎಂ ಬ್ಯಾಂಡ್
5: ದಿವೇಹಿ ರಾಜ್ಯಗೆ ಅಡು
9: ಎಂಗಾ ಸತ್ರಸ್ತೇಕ ಸಾಲಿಸ್ ನುವೆ ಕಿಲೋ ಹರ್ಟ್ಸ್ ಮೀಡಿಯಂ ವೇವ್ ಅಡ್ಡಿಯ ನುವೆ ಮೆಗಾ ಹರ್ಟ್ಸ್ ಎಫ್ಎಂ ಬ್ಯಾಂಡ್
5: ದಿವೇಹಿ ರಾಜ್ಯಗೆ ಅಡು

அதி கலேகுஃபான விதாழ்வாஷ் எய் தியப மீஹுங்கே வெரி ரஸ்கலாங்கே ஹதரத்துங் ஐஸ்ஃபாவா ஹாக்குதே ஃபஹெ பேனும் மீஹகு ஈமாம் வாஷ் அதி பேனும் மீஹகு காஃபிரு வாஷ் ஹம கஷவரும் காஃபிருவ அணியாவிருவ கெம் மீஹுன்ன திவன் ரஸ்கலாங்கே நரக தையாறு குருவீமே ஏ நரகாகே அலிஃபானுகே ஃபாருதங் எவரெம் வஷாலாகெம் வே எவரெம் ஃபெனங் எதி கோவா லேஃபினம எவரென்ன திவ்வானி தேவ குண்டி ஃபத ஹூணு கங்கத ஃபெனகே எயிம் மூணு த ஃபிஸ்ஸாலானதே எவரென்ன லிபே புயுமுகே நுபாகமாய் அதி திபே தனகே கொதும் ஏ நரகாகே நுபாகமாயே.